0: அம்மா கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: என்னந்தா?
0: எனக்கு அப்பா அம்மா இல்ல, ஒரு பாட்டி மட்டும்தான் இருக்கு.
2: இந்த கல்யாணத்துக்கு எனக்கு சம்மதம். ஆனா என்ன வேலை?
1: அது இங்க மற்றவர்களுக்கு பணி கொடுக்கிற வேலை.
2: ஓ, அப்ப பெரிய வேலை இல்லையா?
1: பெருசும் சிறுதாக எடுக்கும். அதே மற்ற அனுகிரகம் உண்டல்ல.

0: My Radio 90FM கேட்டறிஞர் கூட்டுகூடா.
1: மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள
2: ஏய் என்ன வந்துங்க.